ஆப்ஷன்ஸ் ஏ பூமி, பி காலி, சி சந்தமாமா, டி ஆகாசம். ஆப்ஷன்ஸ் மறுசாரி, ஏ பூமி, பி காலி, சி சந்தமாமா, டி ஆகாசம். நால்கோ பிரஷ்ன, ஸ்பைஸ் கார்டன் ஆஃப் இண்டியா அனி ஏ ராஷ்டிரான்னி அண்டாரு. நால்கோ பிரஷ்ன மறுசாரி, ஸ்பைஸ் கார்டன் ஆஃப் இண்டியா அனி ஏ ராஷ்டிரான்னி பிலுஸ்தாரு. ஏ தமிழ்நாடு, பி கர்நாடகா, சி கேரளா, டி தெலங்கானா. ஆப்ஷன்ஸ் மறுசாரி, ஏ தமிழ்நாடு, பி கர்நாடகா, சி கேரளா, டி தெலங்கானா. ஐதோ பிரஷ்ன, ஆர்மிதாலஜிலோ வேட்டி குறிஞ்சி அத்தியனம் சேஸ்தாரு. ஐதோ பிரஷ்ன மறுசாரி, ஆர்மிதாலஜிலோ வேட்டி குறிஞ்சி அத்தியனம் சேஸ்தாரு. ஆப்ஷன்ஸ் ஏ ஜந்துவுலு, பி கீட்டகாலு, சி பக்ஷுலு, டி ரசாயனாலு. ஆப்ஷன்ஸ் மறுசாரி, ஏ ஜந்துவுலு, பி கீட்டகாலு, சி பக்ஷுலு, டி ரசாயனாலு. ஆரோ பிரஷ்ன, சாமஜவரகமன கீர்த்தனனு ராசிந்தி எவரு. ஆரோ பிரஷ்ன மறுசாரி, சாமஜவரகமன கீர்த்தனனு ராசிந்தி எவரு. ஆப்ஷன்ஸ் ஏ நன்னய, பி திக்கன, சி தியாகய, டி பத்தன. ஆப்ஷன்ஸ் மறுசாரி, ஏ நன்னய, பி திக்கன, சி தியாகய, டி பத்தன. ஏடோ பிரஷ்ன, ராஜ்யாங்கான்னி மொட்டமொதட்டிகா ஏ தேசம் பரிச்சயம் சேசிந்தி. ஏடோ பிரஷ்ன மறுசாரி, ராஜ்யாங்கான்னி மொட்டமொதட்டிகா ஏ தேசம் பரிச்சயம் சேசிந்தி. ஆப்ஷன்ஸ் ஏ அமெரிக்கா, பி ஜெர்மனி, சி சைனா, டி இண்டியா. ஆப்ஷன்ஸ் மறுசாரி, ஏ அமெரிக்கா, பி ஜெர்மனி, சி சைனா, டி இண்டியா. எனிமிதோ பிரஷ்ன, குவிட் இண்டியா உத்தியமம் எப்படி ஜருகிந்தி. ఎనిమిదవ ప్రశ్న మరొకసారి, క్విట్ ఇండియా ఉద్యమం ఎప్పుడు జరిగింది. ఆప్షన్స్ ఏ 1942, బి 1945, సి 1935, డి 1927. ఆప్షన్స్ మరొకసారి, 1942, బి 1945, సి 1935, డి 1927. తొమ్మిదవ ప్రశ్న, ఊపిరితిత్తులు లేని జీవి ఏది. తొమ్మిదో ప్రశ్న మరొకసారి, ఊపిరితిత్తులు లేని జీవి ఏది. ఏ దోమ, బి చీమ, సి బొద్దింక, డి చేప. ఆప్షన్స్ మరొకసారి, ఏ దోమ, బి చీమ, సి బొద్దింక, డి చేప. పదో ప్రశ్న, చివరి ప్రశ్న, హార్సిలీ హిల్స్ ఏ జిల్లాలో ఉన్నాయి. పదో ప్రశ్న మరొకసారి, హార్షిలీ కొండలు ఏ జిల్లాలో ఉన్నాయి. ఏ కర్నూల్, బి చిత్తూర్, సి కడప, డి అనంతపూర్. ఆప్షన్స్ మరొకసారి, ఏ కర్నూల్, బి చిత్తూర్, సి కడప, డి అనంతపూర్. శ్రోతలు ప్రశ్నలు నోట్ చేసుకున్నారని భావిస్తాం. మరి శ్రోతలు ఫోన్ చేయాల్సిన మా ఫోన్ నెంబర్ 2233393, మార్కాపూర్ ఎస్టీడీ కోడ్ 08596.